0: வந்து வரலோ 4 PM இவங்க மச்சிங்க பழமரியா கேமாங்க தவழையுண்ணா கஜாமர குழே தவழையுற ஒக்கிறேங்கோ
1: யோ மரக்கோ கதை முனுகூர் ஃப்ரம் இஸ்டர்னி பேண்ட் ட்ராமா We're at Kalkurinji Freedom Festival and you're listening to Yulong Radio. Taper.
0: Amang ota wala yun na kajamar kule tawala yura ukiringor.
1: Yo, ngare ko kata munungur from East Jenny Band Drama. We're at Kalkurinji